تعمل غني عزم تبى تعمل غني عزم شعيب عيني كراسل مليون بولا غيريزون رفضت عضان الجاعتي مغادي الغجي معيزون شو بيتت خافي قدسي شو بميشن دولا سيزون شو عغاش خسي بعيزي بميشن دولا سيزون شو عغاش خسي بعيزي. Une fois à Miri, il me faut du Louis V, il faut du Louis V avant que ce soit fini. Comment c'est raffiné, je suis présent dans les finales, je suis présent dans les finales, j'envoie les petits peu dans le match amical, en jet on décolle, si je veux j'embarque même Tiki, ami qui pète dans ton décal. Hey, hey.